0: ஆட்சி முஸ்லிம் மக்களாகவும் இளைஞர்களுக்கும்
1: இப்போ இதுதான் அமைச்சு இருக்கணும் இருக்கணும்.